0: sais très bien qu'un voyage en Chine, ça se refuse pas, voyons. Ah ouais, je suis toujours au bureau. Ok. Ok, monsieur le ministre, j'y manquerai pas, je serai là. On se verra tout à l'heure. Allez, à tout à l'heure, je t'embrasse. Ciao. Ah, c'est ma petite scandale. Un CV. C'est avec plaisir. عرفتي اش اقترح عليا؟ اقترح عليا لالا نمشي معاه للصين. تعال مع الاسف تابعني الخدمه اون بليس يلاه تعينت عندي كي ندير.
1: لا ليست دي ريسورس هي جبتها.
0: وي وي عرفتي توا سيكون.